உனக்கிற ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அடி அதனால கண்ணுக்கு முன்ன வந்துக்க வேணும். உனக்கிற ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அடி அதனால கண்ணுக்கு

தசாதி உன் நினப்பு பொத்திப்படுத்தாலும் புகவில்லை உன் சிரிப்பு. தப்பகல தூக்கமில்ல ராசாத்தி உன் நினப்பு பொத்திப்படுத்தாலும்.

நீ இருந்தா போதும் மாட்டி நித்தம் ஒரு பட்டையலுத நீ இருந்தா நீ இருந்தா நீ இருந்தா போதும் மாட்டி நித்தம் ஒரு பட்டையலுத கண்ணால் கண்டா அடியை கண்ணால் கண்டா பின்னால் வரையிற பக்கம் வந்தாக்க.

கண்ணுரங்கு நேரமல்லா கண்மணிய உங்க நபா கட்டி எனக்கு இரண்டி தலைவனைய ஓன் நினைவா கண்ணுரங்கு நேரமல்லா கண்மணிய உங்க நபா கட்டி எனக்கு இரண்டி தலையனைய ஓன் நினைவா தாய்மடியை தேடு.

0: அதானே நானும் கேட்கிறேன், நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன். நான் பால் தானே நானும் கேட்கிறேன், நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன். உடக்கிற உரத்தில உனக்காக கத்திருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும். அடி அதனால கண்ணுக்கு முன்ன வந்து நிக்க வேணும்.
1: 这里光播电台，明天给直播送完了。下面我们播送一篇短评，题目是：日本信用评级机构将印度主权信用评级上调至A-，暂忘维持稳定。 印度政府欢迎日本信用评级机构决定将印度长期外币和本币发行人评级上调一个等级，由 BBB plus 升值 A minus， 通知维持稳定展望。 GSR 还将印度的国家商险上调一个等级至 A。此次评级上调反映了印度稳健的经济增长，经济增长在行使增长基础方面的有效性，以及金融体系稳健性的提升。 GSR指出，在强劲的私人消费和公共投资支持下，印度经济持续保持较高增长率。印度统计局项目实施部发布的最新 GDP 估算显示 ，2025至2026财年实际 GDP 增长保持强劲，达到 7.8%， 2026至2027财年第一季度增长势头得以延续。尽管面临全球不利因素，实际国内生产总值仍增长 7.8%， 该机构还强调，政府持续实施有利于生产率增长和经济发展的政策，包括发展数字、公共基础设施以及实施商品和服务税，这些举措增强了印度经济基础。 该机构还认可财政支出质量的改善，更加重视资本支出，特别是基础设施投资。接下来指出，中央政府财政赤字由2024至2025财年的 4.7% 将至2025至2026财年的 4.4%， 同时资本支出仍为